சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிடு தக்கிருக்கு சத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிடு தக்கிருக்கு சத்தரி சதன சஜ்ஜனு சஜனு சத்தினி சதினி சத்தனு சரித்த சனத்த சனுத்த.

0: ஆஷா பத்கம்மா பத்கம்மா.
1: எங்கன்னா எங்கன்னா
0: பத்கம்மா பத்கம்மா.

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தஜ்ஜம் தத்தல தஜ்ஜனு தஜ்ஜனு தத்திமி தத்திமி தத்ஜனு